ஆடை நன்னை மீறாமலே விதையும் முளைக்குமா, தரிபடாத நூறு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே வஞ்ச

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுக்குடா.
1: எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதும்.